ஜம் தக ஜம் தரகடதும் தரகடதும் கஹேம் தத ஜம் தக ஜம் தக ஜம் தரகடதும் தரகடதும் தக தீம் தத கதீம் தத கதீம் தாம் தத கதீம் ந ஜனுதாம்.